0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: டாக்டர் மாலா சுவாமி அவர்கள் பாடுவார், பி வி ரவி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக கணநாதனே என தொடங்கும் பெரியசாமி தூரன் பாடல், ராகம் சாரங்கா, ஆதி தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: டாக்டர் மாலா சுவாமி அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார். வி வி ரவி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். அடுத்து ஸ்ரீ காமகோட்டி சாவேரி ராகம் ஆதி தாளத்தில் மைசூர் சதாசிவராவ் சாகித்யம்.

0: இப்போது
1: டாக்டர் மாலா சுவாமி அவர்கள் பாடினார். பி வி ரவி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

ஆன் ராகம் சேனல் யூ ஹாவ் ஹர்ட் த வயோலா ரிசைட்டல் ஆஃப் ஸ்ரீ கொமாண்டோரி சேஷாத்ரி மிருதங்கம் சப்போர்ட் இஸ் பை ஸ்ரீ விஷ்ணு பட்ல உதயசங்கர். திஸ் ப்ரோக்ராம் இஸ் ஏ கண்டிபியூஷன் ஆஃப் ஆல் இண்டியா ரேடியோ விஜயவாடா ஃபார் ராகம் 24/7 டிடிஹெச். ராகம் சேனல்லோ மீரింత வரைக்கும் கொமாண்டோரி சேஷாத்ரி காரி வயோலா வாஜ கச்சேரி விண்ணாரு. மிருதங்க சகாரம் ஸ்ரீ விஷ்ணு பட்ல உதயசங்கர். நிரந்தர பாரதீய சங்கீத சிரவந்தி ராகம் சேனல்லோ பிரசாரமான ஈ காரியக்ரமம் ஆகாசவாணி விஜயவாடா கேந்திர சமர்ப்பணம்.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: M.A. கிருஷ்ணசாமி, உஷா ராஜகோபாலன், மீரா சிவராமகிருஷ்ணன் ஆகியோரின் வயலின் இசை, ராமையா விட்டல், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் ஆகியோர் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலில் வாரணமுக என தொடங்கும் கோட்டீஸ்வரய்யர் சாகித்யம் ஹம்சத்வனி ராகம் ரூபகதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம் ஏ கிருஷ்ணசாமி, உஷா ராஜகோபாலன், மீரா சிவராமகிருஷ்ணன் ஆகியோரின் வயலின் இசை, ராமையா விட்டல், சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் ஆகியோர் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இந்த சௌக்கிய என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை காப்பிராக மாதி தாளம்.

0: இதுவரை எம் ஏ கிருஷ்ணசாமி, உஷா ராஜகோபாலன், மீரா சிவராமகிருஷ்ணன் ஆகியோரின் வயலின் இசை இடம்பெற கேட்டீர்கள். ராமையா விட்டல், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் ஆகியோர் மிருதங்கம்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி சேர்த்தல டாக்டர் கே என் ரங்கநாத சர்மா அவர்களின் பாட்டு கேட்கலாம். பக்கவாதியங்கள் டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், பி ஹரிகுமார் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ கேன் நவ் லிசன் டு அ வோக்கல் கான்சர்ட் பை சேர்த்தலா டாக்டர் கே என் ரங்கநாத சர்மா. He is accompanied by Shri T.V. Ramanuja Charlu on the violin, Shri B. Harikumar on the mridangam, and Coimbatore Shri V. Mohan Ram on the ghatam. Nigashil todakamaha, Chera Rava Demira, Tyagarajar Kirtanai, Riti Gavli Ragam, Adi Thalam. The concert begins with Chera Rava Demira, composed by Saint Tyagaraja.

இனி சாரதே பாபநாசம் சிவன் பாடல், தேவகாந்தாரி ராகம், ஆதிதாளம். லிசன் நவ் டு சாரதே பாபநாசம் சிவன்ஸ் காம்போசிஷன் இன் ராக் தேவகாந்தாரி செட் டு ஆதிதாள்.

இனி சேஷாச்சல நாயகம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, வராளி ராகம், ரூபகதாளம். லிசன் நவ் டு சேஷாச்சல நாயகம், கம்போஸ்ட் பை முத்துசுவாமி தீட்சிதர், இன் ராக் வராளி, செட் டு தாழ் ரூபக்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச், 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சேர்த்தல டாக்டர் கே என் ரங்கநாத சர்மா அவர்களின் பாட்டு. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், பி ஹரிகுமார் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச், எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை சேர்த்தல டாக்டர் கே என் ரங்கநாத சர்மா. He is accompanied by Shri T.V. Ramanuja Charlu on the violin, Shri B. Harikumar on the mridangam, and Coimbatore Shri V. Mohan Ram on the ghatam. Ini, Yemi Neeramo, Tyagarajar Kirtane, Ragam Shankarabharanam, Adithalam. Listen now to Yemi Neeramo, composed by Saint Tyagaraja, in Rag Shankarabharanam, set to Adithal.

நிகழ்ச்சியில் நிறைவாக காக்கை சிறகினிலே மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல் பிருந்தாவனி ராகம் ஆதிதாளம். தி ப்ரோக்ராம் கன்க்ளூட்ஸ் வித் காக்கை சிறகினிலே, ரிட்டன் பை மகாகவி சுப்பிரமணிய பாரதி, இன் ராக் பிருந்தாவனி, செட் டு ஆதிதாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது சேர்த்தல டாக்டர் கே என் ரங்கநாத சர்மா அவர்களின் பாட்டு. நிகழ்ச்சிக்கு பக்கவாதியங்கள் டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், பி ஹரிக்குமார் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. You are listening to a vocal recital by Sherthala Dr. K. N. Ranganath Sharma. He was accompanied by Shri T. V. Ramanujacharlu on the violin, Shri B. Harikumar on the mridangam, and Coimbatore Shri V. Mohan Ram on the ghatam. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH. Anytime Indian music.